0: அனு ஹத்ரை தசம அட்ட நெட் எஃப்எம் திவைன புரா.
1: Ladies and gentlemen, allow me to introduce myself. I go by the name of, you know,
2: ஜானி எக்க தே துனுமாவத்த.

தப்பா இருக்கக்கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.